0: விலாவு தேசன ஹயாயி வினாடி தாயாயி
1: தத்பரேன் தத்பரே அப்டேட்டின் காலிக்க பத்தரேன் விஸ்தர் ஹோயான பே
2: சாஸ்தரே தன்னாயாய் சூஸ்தரே தன்னாயாய் எக்கும் தன்னகு பிச்ச் கர்ணவா
1: சைபர் ஜென் மே நெக்ஸ்ட் ஜென் நிகாய் சைபர் ஜென்
3: தன்ன ஆயிட்டு கியன்னாய் நுதன் ஆயிட்டு ஆன்னாய் செனசுராதா உதே அடட
4: சம அனுக்ராய்
5: அடசிய வசக்குரா ஜாதியக் விஷ்வாசேதேபோ லொதரைலோவே கிருண மகஜன சம்பத தென் சதியத்தின ஹதேன மகஜன சம்பத ரடடம சம்பத
6: ஸ்ரீ லங்காவே பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் விதின் ஹந்துன்வாதின ரைனோ பிரிமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சைத ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் விதின் ஹந்துன்வாதின ரைனோ பிரிமியர் ரூஃபிங் ஷீட் வெடி விஸ்தர சந்தா 1396 அமதன
7: ලොතරැයියේ පෙරලිකරන NLB මෙගා පවර් දැවැන්ත මෙගා සුපිරි ටැග්ගට අමතරව රුපියල් කෝටියක පවර් සුපිරි ටැග්ග සහ ග්‍රෑන්ඩ් සුපිරි ටැග්ගට සුපිරි මෝටර් රථයක් දිනන ලොකුම සුපිරි ටැග්ග දෙන එකම ලොතරැයිය NLB මෙගා පවර් ඔබත් අදම මිලදී ගන්න.
8: ඔබේ කෝටිපති සිහිනය අද සැබෑ වෙයිද? රාත්‍රී 10ට ලක්හඬ අහන්න. ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ සියලුම ටිකට් පත්වල ජයග්‍රාහී ප්‍රතිඵල අද රාත්‍රියේම ඔබට කියන එකම රේඩියෝව ලක්කඩ
9: ලක්කඩ සිත නිවන බුදුබණ සිත නිවන බුදුබණ
10: සත්‍යන්තයේ රාත්‍රී සුමధుර ධර්ම දේශනය සෙනසුරාදා රාත්‍රී 9ට

ராட்டத்த வாக கியன ரேடியோ சத்தியாக லக்கர பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணே.

0: தசமபஹ 99.7 லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: விலாவ பசுர் දෙකයි
2: விலாவ ඔබ වෙත கிண்ட ஆவே
3: லோகரையே பெரலி கரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சூப்பர் டாக்கட அமතරව ரூபியல் கோடியக பவர் சூப்பர் டாக்க சக கிராண்ட் சூப்பர் டாக்கட சூப்பர் ரிமோட் ரோட்டயா NLB மெகா பவர் ඔබ அதர்ம மிலதி கங்க

பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN சத்யாக லாகான. பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணையா.

ரேடியோ ITN ரத்தத்த வக கேன ரேடியோ சத்யாக லக்கந்த பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணே லக்கண்ட.

சமாச்சார சுனில் ஆரியரத்ன ரச்சனாக இருந்தோம் உபை ரம்ய சந்தகிரன் கன அந்தகாரி வகை லசன கீதையா மே கீதையத்துல கதா கரணும் மாச்சார சுனில் ஆரியரத்ன அந்தமால் நீ ஹண்டகா காயனா கரணும் ஹங்கீமின் பிரேமே நம் கிமே உப மட்ட கியாதுன்னிய தென் மாகே பரமார்த்தே உபய மாகே பரமாதர்ஷே உபய மாகே காயன பிரார்த்தனையது உபயகீல இருபசே யலியலித் நந்த காயனா கரணும் பிரேமே துவாரே உப மட்ட விவூர்த்த கிளியே தென் மாகே அத்தீத்தே உபய மாகே வர்த்தமானே உபய மாகே உத்தரீதர அநாகத்தே உபயகீல ஒபை ரம்ய சந்தகிரண கனாந்த காரே ஒபை சௌமிய தரு எலிய கிம்மான காலே அப்படி அங்க அப்போ மே சிஷ்டாச்சாரிய கதாவட்டு ஏ கதாவே எக்கம பெல்லா எக்கம ஹிசாக் முகுனு தேக்காக் திபின மே சாரித்தைய எக்கினை காட்ட பிரேம கரணும் ஹபை ஏ முகுனு தேக்க ஹிதன விதிய ஏ முகுனு தேக்க கல்பனா கரண காரணாவன் எக்காக் கவதாக்கத் முகுனட முகுன தேக்கல நேதி தேதனே எக்கினை கிசரா பலாகினி இன்னோ அனித் எக்கினா பிடிபாஸ் பலாகினி இன்னோ எக்கட்ட ஹாவிச்ச கேனு பலுவுக்குய் பிரிமி பலுவுக்குய் மே பழு தேக்க கவதாக்கத் தேக்கல நேதி உனாட்டு தமங் கரண காரியன்வல தமங்கே சுவந்தின் இதாம ஹொந்தின் ஹந்துனன தேதனே ஓன் தேதினா பிரேமே கியனதே ஹொந்தின் ஹந்துனாகினி திப்ப கேல தமை கிரீக கதாவல நம் கியவென்னி எனிசா மே கதாவ பொட்டகட மேத்ர நதர கரும் அபட ஆராதனா கர்ணோ பிரேமே வபசரிய ஹொந்தின் ஹந்துனாகத் எச்எம் ஜெயவர்தன கலாகருவா தனு நிர்மாணே கர எஹி அருத ஹொந்தின்ம வடாகத் மகாச்சார சுனில் ஆரிய ரத்ன ரச்சனா கல ஆச்சாரிய நந்தா மாலினிய காயனா கல மே கீதே ரசவிதீமே விராமயக் விதியட ஒப மே சங்கல்பேட்டம எகது க

ஹரித்த தேசநாதர் தேச கியான வகசி கம்புல மீத்தலாவ கோமட ருவன்பா மூலமஹா விஹாராதிபதி பூஜ்யபாத கணக்கு.